0: காலை நேர அமைதியில் கடவுளின் குரல் கேட்கட்டும். அதை உணர மலரும் சக்தியோடு பயணிப்போம்.
1: சக்தி எஃப்எம்ல இப்போ நேரமா மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் தாயக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதிதி.

வணக்கம், வந்தனம், அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம். நேரம் 6 மணி.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்மள பல பேர் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்காக ரொம்ப கடினமா உழைக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறோம், வெற்றி என்பது நாம் துரத்தி செல்ல வேண்டிய ஒன்று அல்ல, வெற்றி என்பது நம்மை தேடி வர வேண்டிய ஒன்று. அது எப்படி வனிதா வெற்றி நம்மள தேடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மை நாமே தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டாலே போதும், வெற்றி தானாக நம்மை தேடி வரும். இப்போ நேற்றைய நாளை விட ஒரு புதிய விஷயத்தை நாம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோமா, ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணுமா, நம்முடைய திறமைய இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணுமா, இந்த கேள்விய டெய்லி நமக்குள்ளே கொஞ்சம் கேட்டு பார்த்தா நமக்கே தெரியும் என்ன விஷயம் மாறி இருக்கு அப்படின்ட்டு. இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை படைச்சவங்க யாராக இருந்தாலும் ஒரே நாள்ல அவங்களுடைய அந்த சாதனையாளர் அப்படிங்கிற இலக்க அவங்க அடைஞ்சதே கிடையாது. டெய்லி அமைதியா அவங்க அவங்களையே செதுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமுமே அவங்கள திரும்பி பாக்குது இல்லையா? அதனால ரொம்ப சிம்பிளானதுதான், மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை யாருக்காகவும் வாழக்கூடாது. நம்முடைய வளர்ச்சிக்காக நாம வாழணும், நம்முடைய நேரத்தையும் திறமையும் ஒழுக்கத்தையும் சரியான இடத்துல முதலீடு செய்யணும். ஒரு நாள் வெற்றி நம்மை தேடி வருவது மட்டுமல்ல, நம்மளை பார்த்து மத்தவங்க உத்வேகம் பெறக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா நாம உயர்ந்து நிற்போம், சரியா? சோ இன்னையில இருந்து வெற்றியை துரத்துவதை விட வெற்றி நம்மை தேடி வரக்கூடிய அளவுக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக எல்லாருக்குமே மலர்ந்திருக்கு. இன்றைய நாளிலும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்க. குட்டீஸ் நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த பாட்டுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வியும் வரும். பாரதி திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்

0: பச்சைக்கிளி பச்சையம்மா.
1: எதிர்பாராத போட்டிகளை சந்திப்பீங்க. சிம்ம ராசியான்பர்களே, பக்தி பூர்வமான நாள். கன்னி ராசியான்பர்களே, இரக்க குணம் வெளிப்படும். துல ராசியான்பர்களே, பணவரவு காத்திருக்கு. விருஷிக ராசி நேயர்களே, சுப செய்தி காதுக்கு வரும். தனுசு ராசியான்பர்களே, உற்சாகமா செயற்படுவீங்க. மகர ராசியான்பர்களே, உழைப்பால் உயர்வடைவீங்க. கும்ப ராசியான்பர்களே, மறதி நிறைந்த நாள். மீன ராசியான்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்படுவீங்க. சுருக்கமா பலன் கப்பமா. மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருஷகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சினம். எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
0: பச்சை கிளி பச்சை அம்மா.
2: ஓகே பச்சைக்கிளி பச்சையம்மா, சேஃபா போயிட்டு வாங்க, நாளைக்கு உங்களை நாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:24 ஆகியிருக்கு. காலையிலேயே வேலைக்கு போறதுக்கு நிறைய பேர் சந்தோஷமா ரெடி ஆகுவீங்களே. ஃப்ரைடே ஃபண்டே அப்படின்னு நினைச்சு என்னதான் வேலைக்காக காலையில நம்ம கிளம்புனாலும் கூட மனசுக்குள்ள எல்லார்கிட்டயுமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அப்படியாப்பட்ட அதிர்ஷ்ட டிக்கெட்டாக மாறி இருக்கக்கூடியதா NLB கோவி செட்டர் லாட்ரி டிக்கெட். இன்னைக்கு வாங்குங்க, கண்டிப்பா நீங்க ஒரு கோடீஸ்வரராக மாறலாம். வாரத்தினுடைய 7 நாட்களுமே நாம ஒரு கோடீஸ்வரராக மாறக்கூடிய வாய்ப்பு இப்போ NLB கோபிசத்த லாட்டரி டிக்கெட்டினூடாக வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில சடனா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் இல்லையா? எதிர்காலத்தை திட்டமிட்டு உருவாக்கணும். அந்த மாற்றம் வரும் போது அதுக்காக தான் நாங்க சொல்றோம், சரியான முறையில சேமிக்கணும். கையில காசு இருக்கும் போது அந்த காசை நீங்க சும்மா வச்சிருக்காம அந்த காசு இன்னும் இன்னும் பெருகணுமாக இருந்தா செலான் பேங்க்கு வாங்க. செலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 11% வட்டியும், 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 10.5% உயரிய வட்டியும் வழங்கப்படுது. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. தெமோதரையை சேர்ந்த ஸ்ரீதேவி தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கணவர் விஜய், மகன் கோகுல், ராய் இவங்களோடு சேர்ந்து ராபின், சனா, மது, கனிஷ், தர்ஷி, கோகிலா, கயா, சிந்து, துகா, லிது, கியாரா வாழ்த்தி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதேவி. இது வணக்கம் தாயகம். நேரம் 7:26.
3: சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கிவிடும். திசிர் அளவுடன் இணைந்திடுவோம். கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். அமைதி காத்திடாமல் 106 கலைத்திடுங்கள்.
4: உங்க வீடு எப்பவுமே புதுசா பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கு, எப்பவும் பிரகாசமா சுத்தமா இருக்கு. மிஸ்டர் பெரேரா நிறைய பணம் பெயிண்ட்க்கு செலவு பண்றார் போல.
5: ஐயோ இல்ல, இது அக்வாசேஃப். இந்த வீட்டை நாங்க பெயிண்ட் பண்ணது 3 வருஷத்துக்கு முன்னாடி.
4: 3 வருஷமா? ஆனா இப்பவும் புதுசு மாதிரி இருக்கு.
6: அதுதான் ஏசியன் பெயிண்ட்ஸ் காஸ்ட்வே அக்வாசேஃபினுடைய சக்தி. சிறந்த நீர் புகா பெயிண்ட், இப்போது மேம்படுத்தப்பட்ட தூசி ஒட்டாத தன்மையுடன் உங்கள் வீட்டின் வெளிச்சுவர்கள் தினமும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ஏசியன் பெயிண்ட்ஸ் காஸ்ட்வே அக்வாசேஃப், மழைக்கும் பாதிக்காது, வீடும் பளபளக்கும்.
7: கொழும்பு பேஸ் லைனில் அதிகூடிய லாபத்தில் அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்குவதற்கு பிரைம் ரெசிடென்சியுடன் இன்றே இணையுங்கள். கொழும்பு 9 நிர்மாணிக்கப்படும் தி பிரைம் கொழும்புக்கு அருகில் பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் சகல வசதிகளும் மிக அருகில் கிடைக்கும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன் ரூபாய். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றே அழையுங்கள். 0701-0777-4444.
8: இலங்கையில் முதல் முறையாக DFCC வங்கி அறிமுகப்படுத்தும் நாடளாவிய ரீதியிலான 8 மொழிகளில் பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய முதல் பன்மொழி ATM மற்றும் CRM வலையமைப்பு DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
9: கேசரம் இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில். இன்றே உங்கள் அருகில் உள்ள கேசிற்கு விரையுங்கள்.
10: கேஸ், புதியவை குறைந்த விலையில்.
11: 104.1 103.1

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

அன்றியமான உங்களை நீங்கள் இணைந்திருப்பது கிருபினி வானொலியின் ஊடாக. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நடந்தது என்று தான் ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். அன்றியமானவர்களை நாங்கள் தேவனுக்காக படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு சோதனைகளும் நாங்கள் அதை நினைத்து கலங்கக்கூடாது பிரியமானவர்களே என்று சொன்னால், நாங்கள் கேத்தருக்காக படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு எங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், அது மாத்திரமல்ல சோதனைகள், ஒவ்வொன்றும் அது எங்களுக்கு நன்மையான காரியத்தை தரும் பிரியமானவர்கள். நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே அதுக்குரிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவார். அவர் எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. எங்களுக்கு உரிய பலன் இரட்டிப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவரிடத்தில் கல்வி கற்க தேவையில்லை, தேவனை பார்த்து நாங்கள் முறுமுறுக்க தேவையில்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே இப்போது நாங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் எங்களுடைய பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோபு கூட அன்று அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கூட அவனுடைய மனைவி கூட சொன்னாங்க, தேவனை தூசித்து அவருடைய உம்முடைய ஜீவனை விடும் என்று. ஆனால் கூட அவர் மனைவியை கூட நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாது என்று சொல்லிவிட்டு, அந்த கஷ்டத்திலும் கூட அவர் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கூட தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டிருந்தார். கெத்தர் கொடுத்தார், கெத்தர் அடித்தார், கெத்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே துதிக்கணும், மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை துதித்து கொண்டிருந்தபடியா தான் பிரியமானவர்களே. அவருடைய முன்னிலைமை பார்க்கலாம் யோவின் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருந்தது. அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவங்களைப் போல சௌந்தரியவான்கள் இந்த உலகத்தில் இருக்கவில்லை, அவங்களைப் போல் போன்ற ரூபவதிகள் கூட இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் நாங்கள் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. ஊழியத்தின் பாதையில் உபத்திரவங்கள் ஏற்படலாம். அவருக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆனாலும் நாங்கள் அந்த உபத்திரவத்திலும் தேவனுடைய வெள்ளத்தை கொண்டு அனுதினமும் அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும். ஏசப்பா, உமது கிருபையினால் எங்களை நிகழ்ப்புங்க, உமது கிருபை எங்களை எப்பொழுதுமே தாங்கட்டும் என்று அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல அவரோடு கூட நாங்கள் எப்பொழுதுமே நடக்கின்ற போது நிச்சயமாகவே அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். எங்களை நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்க்கலாம். நிச்சயமாகவே தேவனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பது மாத்திரமல்ல பரலோகத்திலும் எங்களுக்கு அந்த ஜீவ கிரெடித்து தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு தருவார். ஆன்பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடல் தொடர்ந்து நம்ம அழகிய பாடல்கள் உங்களுக்காகவே உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு பெண்ணிய வானொலியினோடாக நீந்திருங்க.